0: ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்த.
1: என்னாச்சு? கீப்பருக்கு கண்ணில் அடிபட்டுச்சு.
0: ஐயோ, யாரு இந்த நூறு அடிச்சு போயிருக்கா?
1: ஆமாண்ணே.

0: பாட்டியை வர சொல்லுங்க.
1: கொஞ்சம் இருங்க, வர சொல்றேன்.
2: சார் சார், அது என் பார்சல்?
0: இது பாட்டிக்கு வந்த பார்சல்.
2: இல்ல சார், அது எனக்கு நானே அமைச்சது சார்.
0: நீங்க பாட்டியா?
3: சுரோடு இருக்கா நாம் பெற்ற பிள்ளை, ஏனோ இன்னும் தகவல் வல்ல. வானத்திலிருந்து வந்து உதிப்பான் சொன்னா கேளுங்கோ அசடுகளே.